திருத்தனிங் டீஜரவ பாசி கோக்த ஏங்பகி பேன்ப நாய்திரவ சுரானலை தேங்கிபா பக்தலிசிங்ன தொகல்லிபா சயோல்கயா ஒன்பீரிபா ஹே சியாம் ஹே கோபால் பினபிரோதர்சன் பக்தனாய் சிங்தா.